0: music. Music now. Lotus FM. It's all about the music.
1: Only the best vibes on the Good Luck and Meet.
2: வணக்கம் தனசீலன் அவர்களே, அண்ட் வணக்கம் குடும்பக்கும் லிசனர்ஸ். திஸ் இஸ் சௌவி சிவலிங்கம் காலிங் இன். லாஸ்ட் வீக் வென் யூ கேவ் அஸ் த சான்ஸ் டு ரிக்வெஸ்ட் சாங்ஸ் ஃபார் இளையராஜாஸ் மியூசிக் ஸ்பெஷல் சின்ஸ் மைன் வித் மச் ஓப், ஐ ஹவ் ஆல்வேஸ் லவ் இளையராஜா ஐயாஸ் மியூசிக். It spoke straight to the soul. Part one was magic, and I am so excited. Part two is airing today. Thank you, Avargale, for making listeners' request come true. Nandri, vanakkam.
3: Vanakkam, Dhanasilan. Happy Sunday to you. Looking forward to another mind-blowing show and the special feature on Ilayaraja. Thank you for always entertaining us and brightening our Sunday. Lots of love, Lalitha Munyan.
4: Vanakkam, Dhanasilan. A very blessed Sunday to you. We thank you today for allowing us to be part of this playlist and giving us the opportunity to have our beautiful favorite songs played. We also thank you for being here for us this afternoon and bringing us beautiful music from Ilayaraja. You and the listeners have a beautiful Sunday afternoon. Lots of love, Rani Sengamena.
5: Hello, hello, hello. Yeah. Welcome.
0: Great DJs. This is the place. Fantastic music.
5: You got your station.
0: Lotus FM.

ஏய், இங்க நான் தான் கிங். நான் வச்சதா ரூல்ஸ். அந்த ரூல்ஸ் என் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதோ அதை அடாவடி தலை பண்ண நினைச்ச உன்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோம் டைகர் கா ஹொக்கோம்.